தும்கடுத்துக்கு நக்திட்டுக்கு தான் தத்தக்கு திகிட்டு கத்தக்க திகிட்டு தத்தக்கு தத்தக்க திகிட்டு கத்தக்க திகன.